0: ரேடியோ மேக்வாஸ் 90.4
1: 8 o'clock. ஜியோ ஏஜென்சி திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரும் திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்ல.
2: ரேசரும் கிரீமுகளும் உபயோகிச்சு நிராசராயோ, விஷமிக்கண்ட. செங்கன்னூர் டாக்டர் கே எம் ஜெரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸிலே டெர்மட்டோளஜி விபாகத்தில் அமித ரோம வளர்ச்சிக்கு லேசர் சிகிச்ச. ஏற்றவும் அத்தியாதிக லேசர் சாங்கேதிக வித்தியிலூட சர்மத்தின் தோஷகரமல்லாதே ஏற்றவும் சுரட்சிதமாய சிகிச்ச. கே எம் சி ஹாஸ்பிட்டல், செங்கன்னூர்.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருந்த திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

0: திருவல்ல முத்து ஏட்டுமானூர்
1: 90 மினிட்டுகள் ஒரு பந்த் நிரவதி சொப்னங்க ஓரோ ஆட்சியும் லோக ஃபுட்போலில் எழுதப்படுகிறது. வெறும் மத்சரஃபலங்களல்ல, விகாரங்களோட தந்திரங்களோட அதிஜீவனங்களோட கதகளான ஆ கதகளை அடுத்தறிஞ்சு மத்சரங்களோட உள்ளறகளிலேக்கு கடந்த கண்டதும் கேட்டதுமாய ஃபுட்பால் விசேஷங்களை விசகலனம் செய்து கொண்ட இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் தாரவும் பிரமுக பரிசீலகனும் நிரூபகனுமாய டாக்டர் ரெஜினால்ட் பக்கீஸ் பங்கெடுக்கிற பிரத்யேக பரிபாடி கோൾ வலயத்தினப்புறம் கேட்காம் റേഡിയോ மைக் ஃபாஸ்ட் 90.4 லோடே எல்லா ஞாயிற்றுச்சையும் രാവിലെ 10 மணிக்கும் புனப்பிரக்ஷேபணம் രാത്രി 8:30 கேட்டுக்கொண்டே இருக்கும் റേഡിയോ மைக் ஃபாஸ்ட் 90.4 நாட்டுகாருக்கு கூட்டாய். കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ മാക്ഫാസ്റ്റ് 90.4 സോങ്സ് ഓൺ ഡിമാൻഡ് ആണ്. അപ്പൊ നമ്മളെ സോങ്സ് ഓൺ ഡിമാൻഡിൽ നെക്സ്റ്റ് കോളർ ഉണ്ട്, ആരാണെന്ന് നോക്കാം. ഹലോ,
2: ഹലോ, നമസ്കാരം ദീവ.
1: നമസ്കാരം.
2: ടൈബി മാത്യു.
1: യെസ്,
2: മേദല പെരുമ്പാവൂർ.
1: മേദല പെരുമ്പാവൂറിന് ഇപ്പൊ ഒട്ടും സമയമില്ല.
2: അതെ അതെ, ഫുള്ള് തിരക്കാണ്.
1: ഫുള്ള് തിരക്കാണ്. പിന്നെ ഏത് പാട്ടാ വേണ്ടേ
2: ഇന്ന് കേൾക്കേണ്ട പാട്ട്? നമ്മുടെ ഡാഡി സിനിമ ഉണ്ടല്ലോ, ഡാഡിയിലെ മുത്തേ പൊന്നുമുത്തേ.
1: ഓക്കേ, നല്ല പാട്ടാണ്.
2: ഈ പാട്ട് നാളെ

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் சென்
1: 8 o'clock. ஜியோ ஏஜென்சி திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருந்த திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.